அம்போ பவாலிய நஞ்சோலாய் திங்கால மாண்டேடி கூபுரன் திங்க சோரங் மண்டேடி கூபுயிர பவாலியமா.